0: வழி உங்களுக்கு வெளி போத்தாதீனே நக்கின பண்டி ஏறக்கது எவடிக்கு செப்பால் ஏ ஹக்கும்
1: Make way, leader on the way, ain't got no time.